நமா. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்தாதீதம் ககனசத்ருஷம் தஸ்மஸ்யாதிலக்ஷம்